ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானாவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நினத்தோ ஜயதி ப்ரசூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சன்னத்தா பததி ப்ரசூதஃ யத்ரா நரஸ்ஸன்ச.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன்னனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவா சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யஶ்ருங்கோயோ அஸ்ய பாதமனோஜவா அவார இந்திரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே.

ய்ஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாத்பராய சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

சக்கரபேஷதராய ச. இஸ் சக்கர ரூபாய தேவாதி தேவாய. You are the God of all the Devatas. Mahadevaya. Tat purushaya vidmahe mahadevaya dhimahi tanno rudra prachodayat. Mahadevam mahatmanam. Mahapatakanashanam. Mahadeva is a specific epithet used again in the Vedas and Upanishads and the Puranas for Lord Shiva. You are the supreme God. Shakra rupaya shakraya shakra veshadaraya cha. You came in the form of shakra. Shakra veshadaraya cha. You came in the form of shakra. Oh my Lord. நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயருணாய ச பினாக பானயே நித்யம் சங்க ஷூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா, யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாகா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயருணாய ச, யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா, பிகாஸ் இஃப் யூ சீ த ஃபைவ் ஃபோல்ட் ஃபைவ் ஹெட்டட் ஃபார்ம் ஆஃப் மகேஸ்வரா, த ஃபார்ம் வித் ஃபைவ் ஹெட்ஸ் அண்ட் டென் ஹேண்ட்ஸ். He is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya arunayacha pingalaya arunayacha pingalaya krishna pingalam. We saw that, right? So Mahadeva is Krishna Pingalam, Parashakti is dark and Paramashiva is yellow in color. That's what is Krishna Pingala, Pingalaya. That's why Upamanyu Maharshi says Pingalaya Arunaya cha asavyastamro aruna uta bhabrusu mangalaha namasoma namasoma yacha rudraya cha namakstamraya cha arunaya cha. So when we say that together in Rudram, it says சாம்ராயச்ச அருணாயச்ச நமக் சங்காயச்ச. பீப்புள் சே சாருணாயச்ச, பட் வென் யூ ஸ்பிரிட் இட் ஓன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். சாம்ராயச்ச அருணாயச்ச அருணா அருணாச்சலேஸ்வரா. மகாதேவா இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அருணா இன் ருத்ரம் டூ டைம்ஸ். ஸோ யுவர் அருணா, உபமன்யு மகர்ஷி சேஸ் தட் அருணாச்சலேஸ்வரா, ஓன்லி பிரம்மா அண்ட் நாராயணா வெண்ட் இன் சர்ச் ஆஃப் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் மகாதேவா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ட் க்ஷேத்ரா ஸ்மரணாத் அருணாச்சலே, ஜஸ்ட் பை ரிமெம்பரிங் அருணாச்சலேஸ்வரா ஒன் கெட்ஸ் விமோச்சனம். அண்ட் தென் சுக்லவர்ணாய சுக்லாய சுக்லாம் பரதராய ச சுக்ல பஸ்மா வலிப்தாய சுக்ல கர்மரதாய ச. அகெயின் ஹி க்ளோரிஃபைஸ் யுவர் ஒயிட் இன் காம்ப்ளெக்ஷன், கேம்ஃபர் ஒயிட் இன் கலர், மில்க் ஒயிட் இன் கலர், கோக்ஷீரம் sometimes camphor white. He is this Mahadeva is described as camphor white, karpura gauram. Sometimes he is described as milk white, gokshiram. Gokshiram means milk. And then you are wearing white robes and you are besmeared with the white ashes, white ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And namostu raktavarnaya namostu peetavarnaya, this is கிரீட்ட கிரீட்ட வரதாரினே அர்த்தஹாரார்த்த கேயூர அர்த்த குண்டல கர்ணினே. ஸோ திஸ் இஸ் வேர் மகாதேவா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அர்த்தநாரீஸ்வரா. ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் பராசக்தி. ஸோ தட்ஸ் வேர் ஹி சேஸ். ஸோ யு ஆர் ஹேவிங் அ கார்லண்ட், யு ஆர் ஹேவிங் அ கார்லண்ட் ஆன் யுவர் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ ரிங் ஆன் யுவர் அதர் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. தட் ரெஃபர்ஸ் டு பராசக்தி, பிகாஸ் ஆன் த லெஃப்ட் year of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a earring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardhaharardha keyura. Namak pavana vegaya namo devaya vai namaha. Tat ejati tan naijati tat dure tadva antike tat antarasya sarvasya tatu sarvasya bahyataha. Ishavasya Upanishad says. So you're so fast, no one can catch you. No one can catch you with the mind. Only by bhakti he can be caught. So Varaha Puranam, 215th chapter, we saw the story of Nandishwara. They tried to, the devatas Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, you know, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that was, and that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. Pavana Vegaya, Surendraya, Munindraya, Mahendraya, Namostute,
நமக் பத்மார்த மாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹி டிஸ்கிரைப்ஸ் அகெயின், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்ம மாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்டு வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ், ஹோலி ஆஷஸ். ஸோ அர்தனாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுலி டிஸ்கிரைப் ஹியர். நம ஆதித்ய பக்தராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன, நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச ஆதித்ய வர்ணம் வேத

0: ீரண்யயஹ உபயம் ஸ்ருணவச்சர
1: இந்திரோ அர்வாகிதம் வசஹ சத்ராச்யா மாதவான் ஸ்வபீதயே தியாகவேஷ்ட ஆகமதே
0: மாஹேசரத்பாத்ரீவ பராசுல்காய தீயசே நாசஹஸ்ராய நாயுதாய வஜ்ரீவோ நாசதாய சதாமத மஸ்யாங் இந்திராசிமே பீதோருத பிராதுரபுஞ்சதஹ மாதா சமே சதய சமாவசோ.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4, Dashati 4.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: சிவாய குரவே நம. இது ஸ்ரீ சிவசஹசிரநாம ஸ்தோத்திரம். மகாபாரதம் அனுசாசனக பர்வாந்தர்கதமைனட்டுவண்டிது. ஏ அனுசாசனக பர்வம்லோ ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் செப்பபடிந்தோ அதே பர்வம்லோ ஈ சிவசஹசிரம் கூட அந்திஞ்சபடிந்தி. శ్రీ విష్ణు సహస్రనామ స్తోత్రాన్ని మహాభాగవత శిఖామణి అయిన భీష్మ పితామహుడు అందజేశాడు. ఆచార్యుడు అందజేసినది విష్ణు సహస్రనామ స్తోత్రమైతే, సాక్షాత్ జగద్గురువైన శ్రీకృష్ణ పరమాత్మయే శ్రీ శివ సహస్రనామ స్తోత్రాన్ని భీష్మాదులందరికీ తెలియజేసినట్లుగా అనుశాసనక పర్వం మనకు అందజేస్తున్నది. అతి సనాతనమైన శ్రీ శివ సహస్రనామ స్తోత్రం ఆదిలో బ్రహ్మదేవుడు

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 91. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யுவர் அபவுட் லெசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. தி டைட்டில் இஸ் கணநாத நாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ HS தியாகராஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: குருப்யோ நமஹ. எல்லா மகனியர்களுக்கும் நமஸ்கார. கணநாத நாயனார் அவரை சரித்திரையேனு நோடன. கணநாத நாயனார் அவர் பக்கே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவரு, கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன். கடற்காழி அந்தந்தரே சீர்காழி அந்த அர்த்த. ಈ ಊರಿನಲ್ಲಿದ್ದವರು, ಶೀರ್ಗಾಳಿಯಲ್ಲಿದ್ದವರು, ಏನು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು ಶಿವಭಕ್ತರು, ಅದು ಹೇಳಲೇಬೇಕಾಗಿಲ್ಲ. ಶಿವಭಕ್ತರಂದರೆ ಬಹಳ ಶಿವಭಕ್ತರೇ. ಇವರಿಗೆ ಜನಗಳನ್ನು ಸೇರಿಸಬೇಕು, ಈ ಶಿವಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನಗಳನ್ನು ಕೂಡ ಇನ್ವಾಲ್ವ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಆಸೆ ಇತ್ತು. ಇವರನ್ನು ಕಂಡರೆ ಜನಗಳಿಗೂ ಕೂಡ ಬಹಳ ಮರ್ಯಾದೆ ಗೌರವ ಎಲ್ಲ ಇತ್ತು. ಆದ್ದರಿಂದ ಇವರು ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು, ಯಾರಿಗೆ ಶಿವನ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾವ್ಯಾರಿಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆ ಯಾವ್ಯಾವ ಕೆಲಸ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ, ಸೂಕ್ತವಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತೋ ಅವರಿಗೆ ಅವರವರ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟು

அனுத்வாசப்தேப்ரதிஷஸ்ஸஜந்தாக்யஸ்வதாமஸ்மையஜமானாய தேஹி ஈட்யஶ்ச சிவந்த்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷாஃ ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஃ ஸ்தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோர் ப்ருதுப்ரதா.

த்வஷ்டா வீரன் தேவகா மஞ்சஜான த்வஷ்டுரர்வா ஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோஃ கர்த்தாராமிஹ யக்ஷி ஹோதஃ அஸ்வோ ஹ்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவா ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்ச க்ருணோதி சமானாவகத்யாம் இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சந்நத்தா பததி ப்ரஸூதா யத்ரா நரஸ் ஸஞ்ச விசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷாவஶ் ஶர்மா யஜ்ஞே ஸன் வனஸ்பதே வீட்வம் கோஹி பூயா அஸ்மத்சாகா ப்ரதரானஸ் சுவீராஹ கோபிஸ் ஸன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதே ஜயது ஜேத்வானி ரத்

தவரீரம் பதயிஷ்வர்வந்தவாச்சி ீமாஷங்கிவிஷீதபுருத்தாரணியேஷுர்பூராணாச்சரந்தீபிரம் வாஜியர்வாதேவீச்சமனீன அஜப்புரோனீயதேநாபீரஸ்யானுபஶ்சாத்கவயோ யந்திரேபாஃ.

நராசேசியமஹிமானமேஷாமுபஸ்தோஷாமயஜதஸ்யாயஜ்ஞைஹி யே சுக்ரதா வஷ்யுசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

ஆக்நேய கிருஷ்ணக்ரீவ சாரஸ்வதி மேஷி பப்ருஸ் சௌம்ய பௌஷ்ணியாம சீதி பிருஷ்டோ பாரஸ்பத்ய ஷில்போ வைஷ்வதேவ.

0: உபசீதாமோபசதாவை மகாபுரஞ்சனயந்தி
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4, Dashati 4.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Maheshwaran Nambudiri.
2: Namoham Padarthaya Lokanam Siddhihitaye Sachidananda Rupaya Shivaya Paramatmane
3: Svatantra Samipe Upashyata
4: Anya Preshyata Karpanya Rahitatvena Vavashikrita Svetara Sakala Vastutvam
3: ततःपूर्वं किमुक्तम्?
5: अनादिबोधत्वं
3: निरूपितं स्वतःसिद्ध निरतिशय ज्ञानवत्त्वम् अनादिबोधत्वम् इति उक्तं. स्वरूपानन्दानुभव साधनम् अन्तःकरणम्. अत्र किञ्चित् पाठभेदः दृश्यते. साधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्तु. ज्ञानं तद् अनादिसिद्धमेव. अतः अनादिबोधं ब्रह्म संसारनिवर्तकस्य ज्ञानस्य अनादिसिद्धत्वात् நித்ய நிவர்த்த சம்சார தோஷம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே. தஸ்ய வியாக்யானம் ஜாதம். இதானிம் ஸ்வாதந்திரியம் அன்ய ப்ரேஷ்யதா கார்ப்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகృత இதர ஸ்வேதர சகல வஸ்துத்வம். அர்த்தம் புரியுதா இல்லையா?
5: அன்ய ப்ரேஷ்யதா கார்ப்பண்ய ரஹிதத்வேன
4: கார்ப்பண்யம்
3: தத் காரணம் ஸ்வாதந்திரிய காரணம் உக்தம். ஸ்வாதந்திரியஸ்ய லக்ஷணம் து இதமேவ ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம். ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் எல்லா வஸ்துக்களும் தனக்கு அதீனமா வசீகிருத்தமா இருக்குன்னா தனக்கு அதீனமா இருக்குன்னு
5: அர்த்தம்.
3: பரமம் சுவாதந்திரம் இது. ஸ்வ இதர சகல வஸ்து ஸ்வேன வசீகிருத்தம் ஸ்வேதர சகல வஸ்து ஏன சஹ ஸ்வவசீகிருத சகல வஸ்து ஸ்வேதர சகல வஸ்து தஸ்ய பாவஹ ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம். இந்த விக்கிரகங்கள்லாம் கவனிச்சுக்கோ. அதுதான் சம்ஸ்கிருதம் வரும். அந்ய பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன அது ஹேது ஸ்வாதந்திரிய ஹேது. அந்ய நியமியதா பிரேஷ்யதா பிரேஷ்யதானா இன்னொருத்தர் அந்யன நியமியதேன்னு அர்த்தம். அந்யன நியமியா இல்ல அந்யன நியமியமா இருந்தால் நமக்கு அந்யாதீனதா பவதி. கார்பண்யம்னா தைன்யம். தைன்யம் தெரியாதா? கிருபணஸ்ய பாவம். கிருபணஹா இத்யுக்தே கிருபணஹா இது பஹுஷு அர்த்தேஷு பிரயுஜ்யதே. சாதாரணமா கிருபணஹா இது கிம் துச்சஹ இது வா தத்பியஸ்தி தஸ்மின்னப்பி அர்த்தஸ்தி நாமா இது
5: நாமத்வம் தீன் ஆத்மநாமம்
3: நாமாதி கிருபணஸ்ய இது அத்யந்தம் கிம் ஸ்வல்பேஷு விசேஷு கிம் பஞ்சயதி இத்யாதி பவதி கிலு ததா தஸ்மின் அர்த்தேபி பிரயுஜ்யதே. தத் சர்வம் வினாபி யஹ அன்யஸ்மை தனம் நைவ ததாதி ச கிருபணா இத்யபி உச்யதே. மைசர் இங்கிலீஷ்ல வரும் இல்லையா? தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு? கஞ்சன் சொல்லுவாரு. செல்ஃபிஷ் செல்ஃபிஷா
5: இருக்கிறதுனால
3: அஸ்மின் அர்த்தே கிருபணஹா இது அஸ்தி. பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன் சொல்றது உண்டு. ஐயோ பாவம் இல்லையா அப்படி இருந்தா கிருபணம். அந்ய பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேனா இப்ப அந்ய பிரேஷ்யதா இருந்தா தான் கிருபணனா இருக்கும். கார்பண்யம் கிருபணஸ்ய பாவா கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனஹா ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் பவதி ததேவ ஸ்வாதந்திரியம்.
5: ஸ்வேதர சகல வஸ்து வஸ்துத்வம் ஸ்வசீவ ஸ்வேன வசீகரணம்
3: ஸ்வேன வசீகிருதம் ஸ்வேதர சகல வஸ்து யஸ்ய
5: வசீகரணம் ஸ்வேன கர்த்தம்
3: ஸ்வஸ்ய கிமர்த்தம் வசீகரணம் கர்த்தவ்யம் ஸ்வம் ஸ்வ
5: தரி ஸ்வேதர இதி கிமர்த்தம் ஸ்தானம் ஸ்வவசீகிருத சகல வஸ்து
3: பர்யாப்தம்.
5: ஸ்வவசீகிருத சகல வஸ்து
3: வசீகிருத சகல வஸ்துத்வம் இத்யோ பர்யாப்தம். சிந்தா நாஸ்தி ஸ்வரூபகீர்த்தனம் தாவதேவ நாஸ்தி ஸ்வ ஸ்வ இதரதேவ ஸ்வேன வசீகர்த்தும் சக்யதே ஸ்வம் ஸ்வேன வசீகர்த்தும் ந சக்யதே.
5: இதுக்கு நிக்ரஹாதிகம் இந்திரியம்
3: கிம் ததபி ஸ்வம் நாஸ்தி கலு இந்திரியம் அஸ்மா பின்னம் கலு யஹ வசீகரோதி ததபேக்ஷ பின்னமேவ அன்யதா கர்த்தர் கர்ம விரோதோ பவதி. தது லோகே கதாச்சித் ஔபச்சாரிக பிரயோகாக பவந்தி. நான் என்னையே நிகிரகம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. தத்து ஔபச்சாரிக பிரயோகா தாவதேவ
5: பூதாதவ அர்த்தா ஸ்வயமேவ ஸ்வம் தரதி ஆத்மானம் ஆத்மம்
3: கிஞ்சித் ஔபாதிக பேதம் ஸ்வீகிருத்தே உச்சதே ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்மா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும். ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்தா அவசியம் அபேட்சதை. ஆத்மானம் பசியாமி, இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா, என்ன அர்த்தம்? பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா, அகம் ஆத்மா, தரிசன கர்ம து சரீரம். ஏதோ ஒரு பேதம் இருக்கு, இல்லாம முடியாது. ஈசானீஷௌ ஞாஜ்ஞௌ தௌ அஜௌ ஈசானீஷௌ இது பதச்சேத. ஞாஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச ஞாஜ்ஞௌ தௌ அஜௌ ஈசானீஷௌ. ஈசானீஷௌ ஈஷஸ்ச அனீஷஸ்ச, ஈஷஹ கடவுள், அனீஷஹ ஜீவஹ. த்வாவபி அஜௌ, அநாதிபூதம்
5: அஜௌ
3: ஜீவஸ்து ந ஸ்ருஜ்யமானஹ, ஜீவஸ்து பரமாத்மனஹ ஸ்ருஷ்டிர்ன அநாதி, ஷரீரஸ்யேவ ஸ்ருஷ்டி. ஜீவஸ்து ஸ்ருஷ்டஸ்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி, பூர்வமே உக்தம். ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம். ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச
5: ஜீவாஜ்யம்
3: போக்யம் இருக்கா, போஜ்யம் இருக்கா, போக்யம் போக்யம் தான் இருக்கணும். இதுல போஜ்யம் போட்டிருக்கு. போக்தா போக்யம், போஜ்யம் போக்யம், அதுக்கு என்ன வித்தியாசம்? போக்தும் யோக்யமேவ, போக்யம் இத்தியஸ்யாபி உற்பத்தி சாயம். பரந்து போஜ்யம் இத்தியத்ர போஜனம் சாப்பிடுறது அர்த்தம்,
5: கிரியா
3: சாப்பிடுறது அர்த்தம். போஜனம் போஜனம் போஜ்யம் இத்தியே சாப்பிடுறதுக்கு எது உபயோகப்படுறதோ அது போஜ்யம். போக்யம் நாம சாமானியதா அஸ்மாகம் போகஸ்ய எது உபயோகிச்சதே, போகோ நம்ம சுக துக்கிதர சாட்சா, எதனால சுகம் வர்றதோ அது எல்லாமே போக்யம். போக்யம் சொன்னால் படுத்து தூங்குற இடம், அது போக்யமா இருக்கும். போஜ்யம் இல்ல, போஜனசேயாக விஷயா சா போஜ்யம், அந்த வித்தியாசம் இருக்கு. இந்த போக்தா போக்யம்னு பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுக துக்கம் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் போ. இந்த சாஸ்திர பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல, அது பாரிபாஷிகம். வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி, போகோ நாம சுக சாட்சா்காரே போக. சப்தசிய சக்தி அந்நியா சாஸ்திரே பரிபாஷையா அந்நா பிரயோக கிரியதே, அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல. இங்க வருது ஷரீர லட்சணம் உத்தம், ஆத்மன போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்நிய போகோ நாம சுக துக்க அந்நிதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வர்த்தது. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காது, போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனை போகின்னு சொல்ல மாட்டான், சுகமா இருக்கிறவனை தான் போகின்னு சொல்லுவான் இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
3: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம், பூர்ணம் வாக்கியம் அத்ர நாஸ்தி. இது இதம் ஸ்வேதாஸ்வதர வாக்கியம், இதம் ஸ்ருதி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இது அஸ்தி. சர்வம் பிரம்மா இது வர்த்ததே, பரந்து கிம் தத்ர விபாக கிருத போக்தா போக்யா பிரேரிதார, பிரேரிதா பிரேரிதார இல்ல பிரேரிதா, போக்தா இருக்கு போக்யம் இருக்கு, தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்தது. தத்ர பிரேரகா பரமாத்மா இது, பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தஹ தத்ர பிரவர்த்தக, தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய. இந்த தர்க்கசங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான்னு பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயம், அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்திர அந்த ஸ்தாபிதா, போக்தா தோ ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும், ஜலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம் சரீரம், அப்புறம் போகாயதனம் போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய இந்திரியம் போக கரணம் சரீரம் போகாயதனம் எதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷயா, அது எதுவா இருந்தாலும் இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்துல நிக்கிறது, இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்ய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும் நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம் இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா போக்யம் பிரேரிதா பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
3: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யா

0: प्रवर्तनेव अन्यं नियोजयति सर्वं अन्यं नियोजयति इत्युक्ते अयम् अन्येन न नियुक्तः इति लभ्यते अवरे नियमनं पण्णकूडिय इन्नोरु शक्ति कडयाद तर्हि अनेन तत्रापि अन्यप्रेष्यत्वं नास्ति इति लभ्यते तदर्थं तादृशवाक्यानि उदाहरणानि तावदेव अग्रे
1: इत्यादिषु ब्रह्मणः जडाजड जडाजड प्रपञ्च प्रेरकत्वेन स्वतन्त्रत्वं सिद्धं
0: स्पष्टं
2: जडानां
0: जडानाम् अजडानाम् अजडाः
2: जीवानां प्रेरकत्वं सिद्धं
1: प्रपञ्च सर्वविषयस्वातन्त्र्येण ब्रह्मणः सर्वकर्तृत्वसिद्धिः
0: स्पष्टं सर्वविषयकं स्वातन्त्र्यमस्ति इत्युक्ते सर्वत्र कर्तृत्वमस्ति इत्यर्थः
1: स्वाभाविक
0: साधारणकर्ता ईश्वरः सर्वत्र साधारणकर्तृत्वं वर्तते असाधारणकर्तारः अन्ये भवन्ति अयं तु साधारणकर्ता इन्द साधारणकर्तृत्वम् इत्युक्ते बालानाम् एवं भ्रमो भवति तर्कसङ्ग्रहं पठिकं वर्तते साधारण कारणम् अदु सेकण्ड् क्लास् कारणं मादि अपि इल्ल அது
2: காரிய சாமானியம்
0: இது ஒரு காரணத்துவம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது இது சர்வம் பிரதி காரணம் இத்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே இது அசாதாரணம் அது சாதாரண காரணம் அப்படி
3: பிரேரிதாரம் இது பிரகாரம் தப்பு
0: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதாரா
1: சுவாபாவிக ஸ்வாபாவிக சக்திமத்துவம் அலுப்த சக்தித்துவம்
0: ஸ்வாபாவிக சக்திமத்துவம் அலுப்த சக்தித்துவம் நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனா அநேதவியம் அந்நிய அநேக ஸ்பஷ்டம் தரி அஸ்ய எஸ் தா நபதி தசிய ஸ்வாபாவிகி சக்தி ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி ததா ஹி
1: ஶ்ரவணம்
0: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா ஸ்ருதி சொல்றாரு
1: பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச
0: பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்தி பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது வந்ததா இருந்தா போவோம் ஸ்வதஹேவ அஸ்தி இந்த ஆதே சக்தி தெரியுமா ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி ஆதே சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதே சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார் இப்ப பொதுவா இவ தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையில ஆரம்பத்திலேயே வருது சக்தி நான் அங்கீகரியதே மீமாம்சகாக அங்கீகருவந்தி ஏதே நான் அங்கீகருவந்தி தசிய கண்டனம் குருவந்தி தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டு மீமாம்சகர் ஒண்ணு வந்து ஸ்வாபாவிக சக்தி இன்னொன்னு ஆதேய சக்தி சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி சக்தி த்வேதா சகஜ சக்தி ஆதேய சக்தி இது இது இது ரெண்டும் ஜன்யம் தான் பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல வன்னௌ யா சக்தி சுபாவதாக வர்த்ததே அதா சா சகஜ சக்தி இத்தியுச்சது ஆதே சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஆதே சக்தி ஆதீயமானா சக்தி ஆதீயதே இத்துக்தே கொண்டு வர்றது அர்த்தம் தது அதிருஷ்டம் அப்படி ஆதே சக்தி இத்தனை மீமாம்சகை வியவகிரியது வீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே வீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத் தரி புரோக்ஷணேன உற்பத்தம் அதிருஷ்டம் தது ஆதே அது ஒரு சக்தி அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது அந்த புரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே சேதேவ தசிய அக்ரே உபயோக அந்நதா தசிய இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்காரா கிரியந்த பிரதமதா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா தத்ர உற்பத்தி அதிருஷ்ட ரூபா இதம் சர்வம் ஆதே சக்தி இது மீமாம்சகேன உச்சது தது ரெண்டு விதமான சக்தி துவயமபி உற்பத்தியமானமேவ சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதே சக்தியா இருக்கட்டும் தது இதானி வன்னௌ சகஜ சக்தி இத்துச்சதே பரந்து ததபி உற்பத்தியதே கலு இத வன்னீர் உற்பத்தியதே வன்னேரேவ உற்பத்தி அஸ்தி அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தி சா சர்வாபி ஆதேய சக்தி கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிருஷ்டம் ஜாயதே இத்துக்கு ஆதேய சக்தி சா அந்த அதிருஷ்டத்துக்கு ஆதேய சக்தி மீமாம்சகால் பேர் வச்சிருக்கா ஷோடச சம்ஸ்காராக கிரியந்தே